0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு: விரித்த செஞ்சடை ஆட. பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திரு அண்ணாமலை நினைக்க முக்கிய அருளும் திருத்தலம் திருவண்ணாமலை சோணசேலம் சோணகிரி சோணாசலம் அருணாசலம் அருணை என்பன திருத்தலப் பெயர்கள். திருமலை வலம் வருதல் மிகச் சிறந்த வழிபாடு. எட்டு திக்குகளிலும் அட்டதுக்குப் பாலகர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் உள்ளன. திருநேர் அண்ணாமலை ஆதி அருணாசலம் பவளக்குன்றீசர் போன்ற சந்நிதிகள் தரிசிக்க வேண்டியனவாம். சிவகங்கை பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சக்கர தீர்த்தம் மற்றும் நகர்ப்புறத்தும் கிரிவல பாதையிலுமாக 360 தீர்த்தங்கள் இருப்பதாக புராணம் கூறும். திருமலை மேல் ஏற்றும் கார்த்திகை தீப தரிசனம் உலகு அறிந்த ஒன்று. அண்ணாமலையார் ஆலயம் போன்ற ஒரு கம்பீரமான ஈடும் எடுப்பும் இல்லா ஆலயம் உலகில் வேறு எங்கும் காண்டல் அரிது. கந்தபுராணம் இராமாயணம் மகாபாரதம் முதலான நூல்களில் அருணையம்பதியின் மாண்பு விளக்கப் பெற்று உள்ளது. அருணகிரியார் குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் பாணிபாத்திரர் போன்ற பேர் அருணாளர்கள் வெளிப்பட்ட பதி. ஆடிப்பாடி அண்ணாமலை கைதுட ஓடிப்போகும் உள்ள வினைகள் என்பார் திருவாமூராளி. இறைவர் அண்ணாமலையார் இறைவி உண்ணாமுலையம்மை தலமரம் மகிழ் மணிவாசகர் திருவம்பாவை அருளி செய்த மாண்பூசேர் பதி. அடிமுடி தேடிய அயன்மால் வரலாறு அகிலம் அறிந்ததே. தளற்பிளம்பாய் நின்ற தானு அடி பரவிய வெங்குருவேந்தர் சில நாள் அருணையில் எழுந்தருளியிருந்தனர். பூதநாதர் ஐம்பெரும் பூதங்களில் அக்கினி வடிவில் எழுந்தருளியிருக்கும் பிரானடி பரவி பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். பதிகப்பலன் வானோர் வணங்க மன்னி வாழ்வார்கள் என்பது ஆம். பூவார் மலர் கொண்டு எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotiram. The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. Om Namah Shivaya.
2: Tiruchitambalam.

0: இறைவன் ஒருவன், அவன் அருவம் உடையவன், ஆனால் பல உருவங்களை எடுப்பவன், அவன் ஒன்றாக இருப்பவன். காலத்திற்கும் இடத்திற்கும் அன்பர்களின் இயல்புக்கும் ஏற்றபடி கருணையினால் புதிய பல தோற்றங்களை அவ்வப்போது எடுத்துக் கொள்கிறவன். ஆனாலும் அவன் ஒருவன்தான். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் என கந்தபுராணம் சொல்கிறது. ஏகம் சத் விப்ரபஹிதா வதந்தி என வேதம் சொல்கிறது. அன்பர்களின் விருப்பப்படி வடிவம் கொள்ளும் இறைவனுக்கு இரண்டு திருவடி என்றால் ஏகபாத மூர்த்தியாக ஒற்றை காலில் காட்சி அளிக்கின்றான். இரண்டுக்கு மேல் இல்லை என்றால் வேதம் அவனுக்கு ஆயிரம் கண் ஆயிரம் பாதங்கள் என்று கூறுகிறது. பக்தருடைய கணக்கை வரையறுக்க முடிந்தால் அவனுடைய வடிவத்தையும் வரையறுக்கலாம். ஆனால் இரண்டையும் வரையறுப்பது என்பது இயலாத காரியம். வரையறை தெரியாத போது பல என்று சொல்லுவது பொருத்தம். ஆயிரம் வகையில் பிழைக்கலாம் என்பர். பல வகை என்பதையே ஆயிரம் வகை என்று சொல்லுவது வழக்கு. அதுபோல பல என்பதையே ஆயிரம் என்று சொல்லுவதும் வழக்கு. இதனை அப்பர் பெருமான், இறைவன் ஆயிரம் தாமரை மலர்களைப் போன்ற ஆயிரம் சிவந்த திருவடிகளை உடையவர், ஆயிரம் பொன்மலர்களைப் போன்ற ஆயிரம் திருத்தோள்களை உடையவன், ஆயிரம் கதிரவர்களைப் போல ஆயிரமாக உயர்ந்த திருமுடிகளை உடையவன், ஆயிரம் திருநாமங்களை உவந்து ஏற்றுக்கொண்டவன், இவ்வாறு அளவு காண முடியாதவன் எம்பெருமான். அவன் அளவற்ற கருணையினால் அடியார்கள் தரிசித்து இன்புறும்படி அமர்ந்த கோலத்தில் ஆரூரில் எழுந்து அருளியிருக்கின்றான் என வர்ணிக்கின்றார். அளவுக்கு அகப்படாத வடிவம் உடையவனுக்கு நாமங்களும் அளவுக்கு அகப்படாமல் உள்ளன. உருவம் பல எடுத்துக்கொண்டு அருள்வதைப் போலவே திருநாமங்கள் பலவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். தனக்கென்று ஒரு வடிவம் இல்லாமையால் பல வடிவங்கள் மேற்கொள்ளுவதைப் போல தனக்கென்று ஒரு நாமம் இல்லாமையால் பல பல திருநாமங்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ என்று பாடுவார் மாணிக்க வாசகர். இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அஷ்டோத்திரம் என்றும் சகஸ்ரநாமம் என்றும் அர்ச்சனை செய்வதுண்டு. ஒவ்வொரு மூர்த்திக்கும் தனித்தனியே சகஸ்ரநாமம் இருக்கிறது. ஒரே மூர்த்திக்கு வெவ்வேறு சகஸ்ரநாமங்களும் உண்டு. பெரிய தலங்களில் எழுந்து அருளியுள்ள மூர்த்திகளுக்கு தனித்தனி சகஸ்ரநாமங்கள் வழங்குகின்றன. கணபதிக்கும் பொதுவாக ஒரு சகஸ்ரநாமம் உண்டு. அதை அல்லாமல் ககார சகஸ்ரநாமம் என்று ஒன்று தனியே இருக்கிறது. இப்படி உள்ளவற்றை பார்த்தால் பல சகஸ்ரநாமங்கள் இருப்பது தெரிய வரும். அவற்றையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். சிவ ஆயுத நாமாவளி எனும் இந்த குறுந்தகட்டில் வடமொழியிலுள்ள சிவபெருமானின் 10,000 திருநாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆயிரம் ஆயிரமாக 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இறைவனின் திருநாமங்களை சுசீந்திரம் கானு ராமசாமி ஓதியுள்ளார். இவர் காஞ்சி காமகோடி வேத ஆகம பாடசாலையில் முறையாக பயின்றவர். சுசீந்திரம் அருள்மிகு கொன்றையடி தானு மாலைய சுவாமி பரம்பரை பூஜா ஸ்தானிகர் நாராயண பட்டர் அவர்களின் மூத்த புதல்வராவார். இவரால் சிவபூஜா வேத மந்திரம் என்ற குறுந்தகடு 2016 63 மாத இதழ் சார்பில் வெளியிடப்பட்டது. தற்போது 63 மாத இதழ் சார்பில் 5 வெளியீடாக சிவ ஆயுத நாமாவளி என்னும் குறுந்தகட்டை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பர்கள் இக்குறுந்தகட்டினை பெற்று சிவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் ஒலிக்கச் செய்து இறைவனின் திருநாமங்களை போற்றுவோமாக. முகவுரை: ஹரிஹர புத்திர பிள்ளை என்ற சிவக்கண்ணன், இணை ஆசிரியர், 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ், கொட்டாரம், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: கோட்டிச்சந்திர பிரதீகாசம் சிவம் ஸ்வேதாபிஜானகம் அஹம் வந்தே மகாதேவம் சுபஞ்சாதிமதே.

ஏகபாதம் வ்ருஷாரூடம் ஸ்திதிரூபா ப்ரகீர்த்திதாஹ கஜாரீ த்ரிபுரத்கம் ச மன்மத ஸ்திதிநாசகஹ காலசம்ஹரணம் சைவ தக்ஷிணாமூர்த்திமேவ ச இத்யேவம் பஞ்சமூர்த்திஸ்ச சம்ஹார இதி.

சந்திரம் பத்ர சிகி பிரசாரித கரம் சொர்த்வம் பதம் குஞ்சிதம் சவே ஸ்வஸ்தி குண்டலம் டமருகம் கங்காபயே விப்ரதம் வந்தே கீல ஜடம் நடேஷ மணிஷம் அபஸ்மார தேஹே ஸ்திதம் சிவகாம சுந்தரி தியானம் சக்திம் ச த்விபுஜாம் சுலம் விதகராம் நீலோத்பலம் விப்ரதீம் ஷ்யாமாபாஞ்ச த்விநேத்ர சாருவதனாம் பிரத்யக்ரபீணஸ்தனீம் நானாபூஷண ஹேமரத்ன முகுடாம் கேசேன யுக்தாம் பஜே தேவீம் தாண்டவ மூர்த்தினா ச சகிதாம் கௌரீம் சுபத்மஸ்திதாம் ஹரிஹரார்த்த மூர்த்தி தியானம் சவ்யாங்கே வித்ருமாபம் சசிதர முகுடம் பஸ்ம ருத்ராட்ச பூஷம் வாமாங்கே ஷ்யாமலாபம் மணிமகுடயுதம் பீதவஸ்திராதிசோபம் சவ்யே டங்காபயே ச ததரமத பரே சங்க கௌமோதகீ ச கிஞ்சில்லாலாட நேத்ரம் ஹரிஹர வபுஷம் சந்ததம் நௌமி சம்பம்

கட்யாசக்தகரம் பரைச்சததம் கிருஷ்ணமிருகம் சாபயம் சவ்யேடங்கமமேய பாதமுகுடே ப்ரஹ்மாச்சுதாப்யாம் யுதம் ஊர்த்வாதஸ்திதாம் சகோலமமலம் லிங்கோத்பவம் பாவயே. சக்ரப்ரசாதமூர்த்தி த்யானம் விஷ்ணுஸ்த்ரீஷ விரவஸ்திதோஞ்சலிகரஹ தேவஸ்ய பாதாப்ஜயோஹ சம்ஸ்தாப்யாக்ஷிரசத்சஹஸ்ரகமலம் சம்ப்ராப்தவானீஸ்வராத் யஸ்மாச்சக்ரமசோபரம் பசுபதிம் பத்மாக்ஷைத்யாக்ஷயா டங்கம் கிருஷ்ணமகம் வரம் வரகரா சக்ரப்ரதம் தம் பஜே. விக்னப்ரசாதமூர்த்தி த்யானம் டங்கம் கிருஷ்ணமிருகம் ததானமமலம் ப்ராலம்பி சவ்யாங்கிகம் வாமே நித்ரித பாதமிந்து சதசம் த்ரக்ஷம் ஜடாசேகரம் வாமாலிங்கித விக்னராஜமிதரே ஹஸ்தே அபூபாதரம் பிரீத்யானுக்ரஹகரம் த்ரிபுண்டரகரம்.

ஷூச்சிஷ்வசூரந்தரிஷசோதாவேதிஷதிருனசத்ஷ்வாரசோமசாஜாஜாத்திஜாத்தம் ரஹத்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

பற்றாது இறைஞ்சேன். அவமே பிறந்து அறிவினையேன். உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திருவு திரு எய்தித்திலேன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் லைன். அறிவினையேன், உனக்கு அன்பருள் உள்ளாம், அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்தித்திலேன். நின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே. திஸ் ஹாஸ் ஹாஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட் ஐடியாஸ் விச் வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இன் சம் டீடைல். வி வில் மேக் அ பிகினிங். நவ் ஹி சேஸ், திஸ் ஸ்டான்சா இஸ் அ கிளாசிக் ஸ்டான்சா கோட்டட் பை ஸ்பீக்கர்ஸ் இன் மெனி பிளாட்ஃபார்ம். நவ் திஸ் இஸ் அ கிளாசிக் ஸ்டான்சா விச் ஷோஸ் த சேம்ஸ் வைராக்கியம். Vairagyam in a negative sense. Vairagyam involves viragam, vairakhyam, ragam, desire, viragam, desireless, and vairagyam is desirelessness. Now, vairakhyam, now, but vairagyam would contemplate a few things, a few steps. I should do this as a part of my vairagyam, I should do that, etc. But here, I am not doing this sufficiently enough. That's what he would say. So, vairagyam, you may say, in a kind of a reverse order. But it is vairagyam. It speaks of vairagyam, ultimately. Thavame purindilan. I am not given to penances and austerities. Tanmalar ittu muttadu irainjen. I do not worship him with flowers enough. முட்டாது இறைந்தேன், அட் சஃபிஷியன்ட், அப்ளென்டி. முட்டாது மீன்ஸ் அப்ளென்டி, விதவுட் லிமிட். ஐ டூ நாட் ஆஃபர் இம் வர்ஷிப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் விதவுட் லிமிட். இட்டு ஆஃபர் தன் மலர், தட்பமான மலர், ஃப்ளவர்ஸ் விச் ஆர் கூல், விச் ஆர் பிரேசிங், விச் ஆர் லவ்லி டு டச். அவமே பிறந்த அறிவினையேன், யூஸ்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அவம் மீன்ஸ் யூஸ்லெஸ். அவமே பிறந்த அறிவினையேன். ஐ எம் சோ ஃபுல் ஆஃப் மை கர்மா. I am so full of my blemishes, I am so full of my anavamala, I am so full of my mayic existence that it looks as though that my whole birth is useless, meaningless. Avame piranda arivinayen. And the next comes a very beautiful sentence. Unakku anbar ul aam sivame perum thiru eidettilen. I have not received, I am not in possession of that wealth. Thiru means wealth. Now what is that wealth? Sivame perum thiru. The wealth which will lead me to God, to lead me to his grace, lead me to his holy steps, holy feet. Sivame perum thiru. It's a beautiful. Sivame perum thiru. Eidittilen. I have not received, I have not reached, I have not been blessed with that wealth that which will enable me to reach the holy feet of the Lord. And who is he? Unakku anbarullam sivam. Sivam, that godhood, that Siva experience, which is part of the inner being of the devotees of the Lord, the servants of the Lord. Unadu anbar, you are devotees. Ul, what is inside them? What is inside them is the Siva nature. They are full of the Siva nature. உனக்கு அன்பர் உள்ளாம் சிவம். The Siva nature, that's part of their being. There is nothing that they know of, they speak of, they do, excepting as reflecting Lord Shiva. So, சிவமாம் தன்மையை பெற்றவர்கள். So, the Siva nature, that is in them. And that Siva nature itself is a great wealth. It is not the material wealth, but it is a wealth of grace. It is a spiritual wealth. So, the spiritual wealth, that is of Siva nature, that is part of all your devotees, the servants of the Lord, I have not been blessed with. So this is Vairagyam in reverse. You have not given me that pukisham. You have not blessed me with that type of a situation in which I can say, I experience that Sivahood even as all your other servants of law, all your servants are experiencing. Mattavar ullathil irukkira madri enakku illaye, adu enakku kudukkavillaye. That's what he would say. நின் திருவடிக்காம் தன் மலர் இட்டு முட்டா. வி குட் கம்பைன் இட் செப்பரேட்லி. பவமே அருள் கண்டாய் அடியேற்கு. ஹி சேஸ், பிளீஸ் கிவ் மீ பர்த். பவம் மீன்ஸ் பர்த். நவ் வாட் இஸ் திஸ் பர்த்? தட் இஸ் த பர்த் இன் விச் ஐ கேன் கெட் தி வெல்த் ஆஃப் யுவர் கிரேஸ் விச் வில் மேக் மீ ரீச் த சிவா.

0: ஹுட் அண்ட் விச் இஸ் பார்ட் ஆஃப் தி சர்வன்ஸ் ஆஃப் த லார்ட். அடியாருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிவமான தன்மை என்கின்ற அந்த ஒரு பொக்கிஷத்தை பெறக்கூடிய பிறவியை எனக்கு கொடுத்து அருள்வாயாக. ஸோ தட்ஸ் வாட் ஹி வுட் சே, ப்ளீஸ் பிளெஸ் மீ வித் அ லைஃப் இன் விச் பை மீன்ஸ் ஆஃப் மை ஆஸ்தாரிட்டிஸ் அண்ட் பை மீன்ஸ் ஆஃப் மை சாக்ரிஃபைசஸ் அண்ட் பெனன்சஸ் ஐ கேன் கம் க்ளோஸர் டு யூ அண்ட் பி பிளெஸ்ட் வித் தட் வெல்த் ஆஃப் கிரேஸ் விச் இன் ஃபேக்ட் இஸ் ஆல்ரெடி தேர் பீங் என்ஜாய்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் தர் செல்ஸ் பை தி சர்வன்ஸ் பை யுவர் செல் சர்வன்ஸ் ஆஃப் த லார்ட். பரம்பரனே த சுப்ரீம் பீயிங் as what I explained to you, parampara param parambaram and so on. So tavame purindilan tanmalar ittu muttavadu irainjen avame perandu arivinayen un anbarukkullam sivame perum thiru eidithilen nin thiruvadikke thiruvadikkam avame arulagandai adiyer adiyerku em para parambarane. In this you see vairagyam is the key meaning of this particular verse, and it speaks of tavam. Tavam is a very big word. He speaks of tavam, he speaks of avam, he speaks of sivam, and he speaks of bhavam. So these four words need explanation in some detail. Tavam is a word of great significance in spiritual efforts as well as experience. Now, it means many things. And in Shaiva Siddhanta, it means something else. So, I think I should take that up during the next meeting. Since we are around 7:40, I think we should stop here. Because this will take some time. So, the Sivajnana Selvam, the wealth of Sivajnanam, the wealth of Siva's grace, Sivajnanam as well as Thiruvarul, in the Irandam, this is the wealth that they all possess. I would like to possess, and you please give me, bless me with it. And in order to do that, you give me any type of life you want, birth you want to give me. I have no problem. He is the man who always says, Yaneyum perappanjen, irappadarthi engadaven, vaneyum peril vendain, mannalvar madithum iren, teneyum malarkonrai, emberuman, endai, arul, ennal, varum, endru varunduvane. That's what he will say. He says that in the Richadagam, in one of the later stanzas. So, he does not mind birth and rebirth. Whereas most saints will say, no more rebirth. He will say, any time you allow me to be reborn, yes, I will be happy to be reborn. The upper will also echo the same sentiment. Merely to be looking at you, merely to be looking at your smiling face, at your dance, in holy tillai, God can give me any number of births. So that's what they would say. More of it at the next meeting. Thank you very much. Ennaaludaiya sivane potri ennaattavarkum iraiva potri muruga.
1: Om namah shivaya. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: வைஸ்வானரஸ்யாரிஷேயம் த்வாமக்னே புஷ்கா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: नमः। हरि ओम।
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் அதர்வண வேதா சௌனக சாக்கா காண்டம் 1 சூக்தா 10. தேங்க்யூ.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூஆர் அபவுட் டு லிசன் தைத்திரியோபனிஷத் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆனந்த அந்தஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பக்தி சக்தி சமதா வாசல்மை மாதாவோ ஸ்னேவிவேனோ ஆத்ம ஸ்வரூபம். தைத்திரியோபனிஷத் கோ லேகர் கே மங்களாச்சரண ரூப் சாந்தி பாட் கி சர்ச்சா கி ஜா ரஹி ஹை, ஜிஸ்மே க்ரம் சே சங்கேத் கியா மித்ர சப்த கி சர்ச்சா கி. மித்ர சப்த கா ரூப் பத்லாத்தே ஹுயே சங்கேத் கர் தியா. மித்ர கியா ஹை தோ சங்கேத் கியா ஜோ சஹாயக் ஹை, வ்யக்தி கே ஜீவன் மே சஹாயக் கௌன் ஹை தோ கஹ்னே லகே மித்ர. மித்ர கா மத்லப் ஹோதா ஹீ ஹை சஹாயக். और दूसरा रूप है उसका, जहां मित्रता होती है वहां स्नेह होता है प्रेम, तो प्रेम का भी परिचायक. और इसका तात्पर्य हुआ कि ज्ञान प्रेम और भक्ति का जो परिचायक है, ऐसा जो गुण विशिष्ट देव हो वह देव मेरा कल्याण करे, ये रूप बतलाया. आगे शब्द किया वरुण. वर्ण शब्द से ये बतलाया कि हम जो है जिस प्रकार से क्षीर विवेकी जो हंस होता है वो सत असत पदार्थों का या दूध और पानी को अलग करने में समर्थ होता है, और जो उपयोगी पदार्थ है उसी को ग्रहण करता है. तो ऐसा जो वरुण जो क्या है चयन करने में समर्थ है, वह चयन करता वरुण हमारे में वह शक्ति दे कि जिससे हम अपने जीवन के उपयोगी पदार्थों का चयन कर सकें, वर्ण कर सकें, और जो जीवन के अनुपयोगी पदार्थ हैं, हे पदार्थ हैं, ऐसे उन पदार्थों का हम परित्याग कर सकें. ये संकेत.
1: ओम नमः शिवाय. यू आर लिसनिंग टू शैवम डॉट आर्ट रेडियो, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் சந்திரசேகரா, பாடிப்பவர்கள் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவ கீர்த்தனா. இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ சிவ சிவ எனரதா சாங். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय। You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் இடது பாதம் தூக்கி. வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திரு அண்ணாமலை நினைக்க முக்கிய அருளும் திருத்தலம் திருவண்ணாமலை. சோணசேலம், சோணகிரி, சோணாசலம், அருணாசலம், அருணை என்பன திருத்தலப் பெயர்கள். திருமலை வலம் வருதல் மிகச் சிறந்த வழிபாடு. எட்டு திக்குகளிலும் அட்டதுக்குப் பாலகர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் உள்ளன. திருநேர் அண்ணாமலை, ஆதி அருணாசலம், பவளக்குன்றீசர் போன்ற சந்நிதிகள் தரிசிக்க வேண்டியனவாம். சிவகங்கை, பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சக்கர தீர்த்தம் மற்றும் நகர்ப்புறத்தும் கிரிவலப் பாதையிலுமாக 360 தீர்த்தங்கள் இருப்பதாக புராணம் கூறும். திருமலை மேல் ஏற்றும் கார்த்திகை தீப தரிசனம் உலக அறிந்த ஒன்று. அண்ணாமலையார் ஆலயம் போன்ற ஒரு கம்பீரமான ஈடும் எடுப்பும் இல்லா ஆலயம் உலகில் வேறு எங்கும் காண்டல் அரிது. கந்தபுராணம், இராமாயணம், மகாபாரதம் முதலான நூல்களில் அருணையம்பதியின் மாண்பு விளக்கப் பெற்றுள்ளது. அருணகிரியார், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், பாணிபாத்திரர் போன்ற பேர் அருணாளர்கள் வழிபட்ட பதி. ஆடிப்பாடிய அண்ணாமலை கைதொட ஓடிப்போகும் உள்ள வினைகள் என்பார் திருவாமூராளி. இறைவர் அண்ணாமலையார், இறைவி உண்ணாமுலையம்மை, தலமரம் மகிழ், மணிவாசகர் திருவம்பாவை அருளி செய்த மாண்பூசேர் பதி. அடிமுடி தேடிய அயன்மால் வரலாறு அகிலம் அறிந்தது. தளர்ப்பிழம்பாய் நின்ற தானு அடி பரவிய வெங்குருவேந்தர் சில நாள் அருணையில் எழுந்தருளியிருந்தனர். பூதநாதர் ஐம்பெரும் பூதங்களில் அக்கினி வடிவில் எழுந்தருளியிருக்கும் பிரானடி பரவி பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். பதிகப்பலன் வானோர் வணங்க மன்னி வாழ்வார்கள் என்பது ஆம். பூவார் மலர் கொண்டு எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம்.

0: இறைவன் ஒருவன், அவன் அருவம் உடையவன், ஆனால் பல உருவங்களை எடுப்பவன், அவன் ஒன்றாக இருப்பவன். காலத்திற்கும் இடத்திற்கும் அன்பர்களின் இயல்புக்கும் ஏற்றபடி கருணையினால் புதிய பல தோற்றங்களை அவ்வப்போது எடுத்துக் கொள்கிறவன். ஆனாலும் அவன் ஒருவன்தான். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் எனக் கந்தபுராணம் சொல்கிறது. ஏகம் சத் விப்ரபகிதா வதந்தி என வேதம் சொல்கிறது. அன்பர்களின் விருப்பப்படி வடிவம் கொள்ளும் இறைவனுக்கு இரண்டு திருவடி என்றால் ஏகபாத மூர்த்தியாக ஒற்றை காலில் காட்சி அளிக்கின்றான். இரண்டுக்கு மேல் இல்லை என்றால் வேதம் அவனுக்கு ஆயிரம் கண் ஆயிரம் பாதங்கள் என்று கூறுகிறது. பக்தருடைய கணக்கை வரையறுக்க முடிந்தால் அவனுடைய வடிவத்தையும் வரையறுக்கலாம். ஆனால் இரண்டையும் வரையறுப்பது என்பது இயலாத காரியம். வரையறை தெரியாத போது பல என்று சொல்லுவது பொருத்தம். ஆயிரம் வகையில் பிழைக்கலாம் என்பர். பல வகை என்பதையே ஆயிரம் வகை என்று சொல்லுவது வழக்கு. அதுபோல பல என்பதையே ஆயிரம் என்று சொல்லுவதும் வழக்கு. இதனை அப்பர் பெருமான், இறைவன் ஆயிரம் தாமரை மலர்களைப் போன்ற ஆயிரம் சிவந்த திருவடிகளை உடையவர், ஆயிரம் பொன்மலர்களைப் போன்ற ஆயிரம் திருத்தோள்களை உடையவன், ஆயிரம் கதிரவர்களைப் போல ஆயிரமாக உயர்ந்த திருமுடிகளை உடையவன், ஆயிரம் திருநாமங்களை உவந்து ஏற்றுக்கொண்டவன், இவ்வாறு அளவு காண முடியாதவன் எம்பெருமான். அவன் அளவற்ற கருணையினால் அடியார்கள் தரிசித்து இன்புறும்படி அமர்ந்த கோலத்தில் ஆரூரில் எழுந்து அருளியிருக்கின்றான் என வர்ணிக்கின்றார். அளவுக்கு அகப்படாத வடிவம் உடையவனுக்கு நாமங்களும் அளவுக்கு அகப்படாமல் உள்ளன. உருவம் பல எடுத்துக்கொண்டு அருள்வதைப் போலவே திருநாமங்கள் பலவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். தனக்கென்று ஒரு வடிவம் இல்லாமையால் பல வடிவங்கள் மேற்கொள்ளுவதைப் போல தனக்கென்று ஒரு நாமம் இல்லாமையால் பல பல திருநாமங்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ என்று பாடுவார் மாணிக்க வாசகர். இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அஷ்டோத்திரம் என்றும் சகஸ்ரநாமம் என்றும் அர்ச்சனை செய்வதுண்டு. ஒவ்வொரு மூர்த்திக்கும் தனித்தனியே சகஸ்ரநாமம் இருக்கிறது. ஒரே மூர்த்திக்கு வெவ்வேறு சகஸ்ரநாமங்களும் உண்டு. பெரிய தலங்களில் எழுந்து அருளியுள்ள மூர்த்திகளுக்கு தனித்தனி சகஸ்ரநாமங்கள் வழங்குகின்றன. கணபதிக்கும் பொதுவாக ஒரு சகஸ்ரநாமம் உண்டு. அதை அல்லாமல் ககார சகஸ்ரநாமம் என்று ஒன்று தனியே இருக்கிறது. இப்படி உள்ளவற்றை பார்த்தால் பல சகஸ்ரநாமங்கள் இருப்பது தெரிய வரும். அவற்றையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். சிவ ஆயுத நாமாவளி எனும் இந்த குறுந்தகட்டில் வடமொழியிலுள்ள சிவபெருமானின் பத்தாயிரம் திருநாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆயிரம் ஆயிரமாக பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இறைவனின் திருநாமங்களை சுசீந்திரம் கானு ராமசாமி ஓதியுள்ளார். இவர் காஞ்சி காமகோடி வேத ஆகம பாடசாலையில் முறையாக பயின்றவர். சுசீந்திரம் அருள்மிகு கொன்றையடி தானு மாலைய சுவாமி பரம்பரை பூஜா ஸ்தானிகர் நாராயண பட்டர் அவர்களின் மூத்த புதல்வர் ஆவார். இவரால் சிவபூஜா வேத மந்திரம் என்ற குறுந்தகடு 2016 63 மாத இதழ் சார்பில் வெளியிடப்பட்டது. தற்போது 63 மாத இதழ் சார்பில் 5 வெளியீடாக சிவ ஆயுத நாமாவளி என்னும் குறுந்தகட்டை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பர்கள் இக்குறுந்தகட்டினை பெற்று சிவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் ஒலிக்கச் செய்து இறைவனின் திருநாமங்களை போற்றுவோமாக. முகவுரை: ஹரிஹர புத்திர பிள்ளை என்ற சிவக்கண்ணன், இணை ஆசிரியர், 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ், கொட்டாரம், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: கோட்டிச்சந்திர பிரதீகாசம் சிவம் ஸ்வேதாபிஜானகம் அஹம் வந்தே மகாதேவம் சுபஞ்சாதிமதேசிகம். அங்கடங்களே காக்கும் அகம் வடித்தொழுமை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் தத்குருநாதனாகி பங்கையத்தொழன்னாரும் வைத்திரப்படை பொறுத்த செங்கஜம் பெருமான் நந்தி சிரடி செனி சேர்ப்பாம். ஓம் ஹாம் சிவாய பரமகுரவே நம. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நம. பரமசிவமூர்த்தி.

சந்திரம் பத்ர சிகே பிரசாரித கரம் சோர்த்வம் பதம் குஞ்சிதம் சபே ஸ்வஸ்திக குண்டலம் டமருகம் கங்காபயே விப்ரதம் வந்தே கீர்ணஜடம் நடேஷ மணிஷம் அபஸ்மார தேஹே ஸ்திதம் சிவகாம சுந்தரி தியானம் சக்திஞ்ச

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shiva Tattva.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேர் அடியேற்கு எம் பரா பரா பரம்பரனே. இன் திஸ் யூ சி வைராக்கியம் இஸ் இஸ் அ கீ மீனிங் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேர்ஸ் அண்ட் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் தவம். தவம் இஸ் அ வெரி பிக் வேர்ட். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் தவம், இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் அவம், இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் சிவம் அண்ட் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் பவம். ஸோ தீஸ் ஃபோர் வேர்ட்ஸ் நீட் எக்ஸ்பிளனேஷன் in some detail. Tavam is a word of great significance in spiritual efforts as well as experience. Now it means many things, and in Shaiva Siddhanta it means something else. So I think I should take that up during the next meeting. Since we are around 7:40, I think we should stop here because this will take some time. So the Sivajnana Selvam, the wealth of Sivajnanam, the wealth of Siva's grace, Sivajnanam as well as Thiruvarul in the Irandam, this is the wealth that they all possess. I would like to possess, and you please give me, bless me with it. And in order to do that, you give me any type of life you want, of birth you want to give me. I have no problem. He is the man who always says, யானேயும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என் கடவேன் வானேயும் பெறில் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்தும் இரேன் தேனேயும் மலர்கொன்றை எம்பெருமான் எந்தை அருள் என்னால் வரும் என்று வருந்துவனே. தட்ஸ் வாட் ஹி வில் சே. ஹி சேஸ் தட் இன் திருச்சதகம் இன் ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஹி டஸ் நாட் மைண்ட் பர்த் அண்ட் ரீபர்த். வேர் ஆஸ் மோஸ்ட் சேன்ஸ் வில் சே நோ மோர் ரீபர்த். He will say, any time you allow me to be reborn, yes, I will be happy to be reborn. The upper will also echo the same sentiment. Merely to be looking at you, merely to be looking at your smiling face, at your dance in holy tillai, God can give me any number of births. So that's what they would say. More of it at the next meeting. Thank you very much. தன்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: வைஸ்வானரஸ்யார்ஷேயம் த்வாமக்னே புஷ்கா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: नमः हरिः ओम्।
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் அதர்வண வேதா சௌனக சாக்கா காண்டம் 1 சூக்தா 10. தேங்க்யூ.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தைத்திரிய உபநிஷத், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆனந்த அந்தஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பக்தி சக்தி சமதா வாசல்மை மாதாவோ ஸ்னேவை வேணோ ஆத்ம சரோவந்த். தைத்திரியோ உபநிஷத் கோ லேக்கர் கே மங்களாச்சரண ரூப் சாந்தி பாட் கி சர்ச்சா கி ஜா ரஹி ஹை, ஜிஸ்மே க்ரம்சே சங்கேத் கியா மித்ர சப்த கி சர்ச்சா கி. மித்ர சப்த கா ரூப் பத்லாத்தே ஹுயே சங்கேத் கர் தியா. மித்ர கியா ஹை தோ சங்கேத் கியா ஜோ சஹாயக் ஹை, வ்யக்தி கே ஜீவன் மே சஹாயக் கௌன் ஹை தோ கஹ்னே லகே மித்ர. மித்ர கா மத்லப் ஹோதா ஹீ ஹை சஹாயக். ஔர் தூசரா ரூப் ஹை உஸ்கா, ஜஹா மித்ரதா ஹோதி ஹை வஹா ஸ்னேஹ ஹோதா ஹை ப்ரேம், தோ ப்ரேம் கா பீ பர்சாயக். ஔர் இஸ்கா தாத்பர்ய ஹுவா கி ஜ்ஞான் ப்ரேம் ஔர் பக்தி கா ஜோ பர்சாயக் ஹை, ஐசா ஜோ குண விசிஷ்ட தேவ், ஓஹ தேவ மேரா கல்யாண கரே. யே ரூப் பத்லாயா. ஆகே சப்த கியா வருணஹ, வருணஹ சப்த ஸே யே பத்லாயா கி ஹம் ஜோ ஹை ஜிஸ் பிரகார ஸே க்ஷீர விவேகி ஜோ ஹன்ஷ ஹோதா ஹை, வோ சத் அசத் பதார்த்தோ கா யா தூத் ஔர் பானி கோ அலக் கர்னே மே சமர்த் ஹோதா ஹை, ஔர் ஜோ உபயோகி பதார்த்த ஹை உசீ கோ கிரஹண கர்த்தா ஹை, தோ ஐசா ஜோ வருண வருண ஜோ க்யா ஹை சயன் கர்னே மே சமர்த் ஹை, வஹ சயன் கர்த்தா வருண ஹமாரே மே வஹ சக்தி தே கி ஜிஸ்ஸே ஹம் அப்னே ஜீவன் கே உபயோகி பதார்த்தோ கா சயன் கர் சகே வர்ண கர் சகே, ஔர் ஜோ ஜீவன் கே அனுபயோகி பதார்த்த ஹை ஹே பதார்த்த ஹை ஐசே உன் பதார்த்தோ கா ஹம் பரித்யாக கர் சகே. சங்கேத்.
3: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நம சிவாய்.